0: சொன்னேன். சிக்ஸ்டி நான் இதோ காமன் நாமோ ஆரே ஒன்னி ஒவ்வொரு இம்மே இல்லை.
1: New hearts. Two, three, four.